0: pomo la su tu la la sha ro lo so ya la pomo la su tu la la sha ro xin xin cha mo e ke ke ge xin xin cha mo e ke su ri san ji pomo tu lo e ka xi xi no po sang pomo tu lo e ka ro ro
1: 对不起啦。我能查查这些了。可能是帮咱们老七把三拉下，让咱去点家伙。
0: 哪个老公是哪个？
1: 那，
0: 那是铁郎神之徒。